0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட

0: Morning with Nithya. Monday to Friday, 11 a.m. to 2 p.m. Only on Home 92.2 FM.
1: நீங்கள் கேட்கிறது Home 92.2 FM. Home is a feeling.